0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்

0: அன்பார்ந்த ஆர்எம்ஃப்ரீ வானொலியின் பிரியமான இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை தித்திக்கும் காலை வணக்கம். காலை 7 மணி ஆகிவிட்டது. காலைதோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முதலாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள், உங்கள் தேனிசை அரங்கம்.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை.
3: The best songs on the radio. This is my only favorite station.
4: RM3 Manoranjan Radio.
0: செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஜூலை 14 தேதி. நம் மாதத்தின் ஆனி மாதத்தின் 30 நாள். ஆனி மாதத்தின் இறுதி வாரம், இறுதி செவ்வாய்க்கிழமை. அடுத்த மாதத்திற்கான தயாரிப்பதாக கருதப்படுகிறது ஆடி மாதம்.

ஆகாயம் ஆண்டவனின் ஆட்டங்களின் ஆக்கம் என்கிறார் கவிஞர் அமர அவர்கள். சக்தியை போற்றும் பக்தி மிகவும் இந்த பாடல் உங்களுக்காகவே.

உலகில் ஆன்மீக ஒன்றை உண்மையான இன்பம் தர கூறியது. அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள், இயன்ற உதவிகளை செய்யுங்கள், கடவுளின் அருள் பெறுவீர்கள்.

இதுவரை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் பக்தி பாடல்கள். இதோ வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு. தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

வாழ்க தமிழ், வளர்க குரல் நெறி, அறட்டுப்பால். இன்றைய குரல் அதிகாரம் அறன் வலியுறுத்தல் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் வர்ச்சு. ஆண்டறிவாம் என்னாது அறன் செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. பொருள்: இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் என்பதே இதன் பொருளாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு: That is, defer not virtue to another day. Receive her now and at the dying hour. She will be your undying friend.

0: நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் தேனிசை அரங்கம் சரியாக 8 மணி வரை.
1: தேனிசை அரங்கம்,
2: தேனிசை அரங்கம்,
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை.
3: The best songs on the radio. This is my only favorite station.
4: RM3 Manoranjan Radio.

0: அவர்களே, நீங்கள் தெரிந்த வருத்தமான ஒரு செய்தி, தென்னகத்தின் இசைக்குயில் எஸ் ஜானகி அவர்களுக்கு உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களின் நெஞ்சாண்ட கண்ணீர் அஞ்சலி. போன ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 12ஆம் தேதி அன்றைக்கு உடல்நல குறைவால் அவர் காலமானார். பழம்பெரும் பாடகி எஸ் ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு, குறிப்பாக தமிழ் திரை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பாகும். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது தேன் குரலால் ரசிகர்களை கட்டி போட்ட அவரது ஆத்மா சாந்தியை அடைய அஞ்சலி செலுத்துகிறோம். இதோ அவர்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் அவர்கள் பாடும் பாடல்கள்.
1: நெஞ்சினிலே நெஞ்சினிலே

ஜானகுயில ஜானகி அவர்கள் திரையுலகின் அழியாத காவியங்கள், அவரது குரலில் ஒலித்த தாலாட்டு பாடல்கள், மெலதிகள் மற்றும் துள்ளல் பாடல்கள் தலைமுறைகளை கடந்து முடித்து கொண்டே இருக்கும்.

உடிக்கிறது. அதே போல உங்கள் இன்றைய நாளில் இன்றைய காலை பொழுதினில் உங்களுக்கு புதிதாக இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும்.

நேயர்களின் நாம் விருப்பப்படி வழங்கும் பாடல் கொஞ்சம் உளிருந்து வாக்குவா உளிருந்து மளிகை சில பெண் கணவன் சிலன் மாமியார் மார் அம்மா சிரோன் அப்பா சண்முகம் தம்பி மனோகன் மைத்துனி கெவினா மகள் மார் தலைவி பல்லவி மற்றும் சச்சுதா அந்தனி ரேவதி தவன் புவ

பழகி அத்தே தேவி நாயகம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் செங்குவாவிலிருந்து அம்மா வினோதா, அண்ணாசாமி, மகள் ராஜேஸ்வரி, பூபாலன், மனைவிமார், மகள்மார், அண்ணாசாமி குடும்பத்தார், சுகலிங்கம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில்

நிழலின் அருமை வெளியில்தான் தெரியும். Only when in the sun do you miss the shade. மேலும் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. All that glitters is not gold.

பாடல் நம் நெஞ்சங்களுக்கு பிரேமோட் வக்வாவிலிருந்து அம்மா அமிர்தவள்ளி பொன்னன் இவருடைய அன்பு மகள் வனிதா ராமன் மருமகன் தாசன் மேலும் வெஜி தோம்பிலிருந்து உமா கங்காது குடும்பத்தார் பழனி குடும்பத்தார் வதி குருசாமி ஆகியோரின் சார்பிலும் நான் அன்புடன் வழங்கும் இந்த பாடல்

மேலும் பாடலை நீக்குள்ளே உளர்ந்து அம்மா தேவியா பசாமி கணவன் தர்மா மற்றும் மோகா உளிருந்து அம்மா நீலம் அமாசி கணவன் கோயந்தன்

மேலும் இந்த பாடலை ரவியா ஜோகம்பா உள்ளிருந்து அம்மா மனோன், பேரன்மா சோமசேகரன், சோழன், பேத்தி செந்தாமரை, மகன் சஞ்சீவன், ஜேசன், மருமகள் செந்தி கிசிலா மற்றும் சகோதரிமார் சகோதரர்மார் வசந்தா, ரூபி மற்றும் அவையார் தமிழ் சங்கத்தார்கள் உறுப்பினர்கள் ஆகியோரின் சார்பில்

சிறப்பாக அடுத்த பாடலை வாழ்த்து பாடலை ரியதிசாங்கி ஊழிருந்து யாஷினி குலமுத்து பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா விஜயா பவா சென் அக்கா மனிஷா குருசுவாமி தருவன் திவசன் மற்றும் அத்தே சைமதி அத்தைமார்கள் தங்கை விமி மற்றும் வியலிசாங்கி கால பைரவ திருக்கோவில் சங்கத்தார்கள் உறுப்பினர்களின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். லால்மாச்சியிலிருந்து மணி தேவதாசன் அவர்களுடைய திருமண நினைவு நாள் விழாவினை முன்னிட்டு வாழ்த்துகின்றவர்கள் மகன் அகிலன், மகள் அருள்வாணி, சிவம், ஞானதேவன், கல்வியன், குழலி, செவ்வியன், யோவனா, யோவானி மற்றும் சொக்கலிங்கம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். பாம்பளமூசூலிருந்து சவித்யா வெங்கடச்சலன் பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் மேவின் அக்காவாதி மாலினி தாசன், மனுஜா, விஹன், மாதவி, அஞ்சினி, ரமானுஜன், அனுரா, ஃபி, அம்பாள், தேவன், வெங்கடச்சலம் குடும்பத்தார் ராசன், லட்சுமா பிள்ளை, லட்சுமாயா பிள்ளை, துக்காராம், முச்சா, கருப்பன், ராமசாமி, மதுரை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் இதனை முன்னிட்டு ஃப்ரம் வாக்வா அக்கா அம்மா வினுதா ஈயாவு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள்.

எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்து பார், வாழ்க்கை அழகாக இருக்கும். நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய தேனிசை அரங்கம் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும்.

எமது அடுத்த ஒளிபரப்பில் சரியாக பிற்பகல் ஒரு மணிக்கு எமது மொரிஷஸ் வானொலியில் மங்கையருளி நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப பாஷா அவர்கள் வழங்கும் தெலுங்கு மொழி தொழில் ராகாலு என்னும்

அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கத்தை கூறிவிடை பிறந்தவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆஜி அரசினர்களே நன்றி வணக்கம் wishing you all wonderful day ahead stay safe take care please you please keep always smiling இன்றைக்கு சிரிக்க முகத்தோடு இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் wishing you all the best